0: ஆலோபம் ஒற்றரை கொள்ள உணர் சோழர் செல்லுவோம் கமட்ட சிவனி மேலுக்கணி சுணுவா அம்மாளி உம்மை அங்கே நிற்குமலை கொள்வான டவுன் உங்களில் அவசியம் அம்மட்ட டவுன் சாட்டிஞ்சு மின்மட்ட இமானும் இல்ல இமான சூங்கும்மன் டைமலி இசத்தனாட்டோட உம்மனாசி அனுகாட்டோட உம்மனாசி டவுன் அங்கே பாட்டிஞ்சு உப்பங்காங்குமே டக்கனுங்க துளக சுளத்துட்டி இகலாக ஆளும் இல்லைக்கோ அணிகச்சு கொள்ளாலும் லோசம் அம்மட்டா டப்புங்க துளகையட்டுளத்துட்டு இகலாங்கனு தான சிவாட்டு கல்ல நம்மன் இகலையட்டு அளவு லோசம் அண்ணையும் மட்டா டைஞ்ச கிம்மை கும்மி பலேசிங்கன் இகிமக்கட்ட உணர்த்துன்னு சுணுவப்பா அக்கங்கச்சி குக்கிலத்து அளவு நகட்ட லோசம் அம்மன் இல்லாட்டக்கு லோசமையகலைஞ்ச மட்டு சீஜலத்தில் உடப்பனை அண்ணிய விம்மி மட்டு சித்தொட்டு அவசியமல்லங்கன் டைம கப்பே கப்பே நகுண்ணையில் அவசியமையும் டைச்சு மணி தப்புங்க கங்கட்ட சிவமிக்கு சேர்ந்து டிக்கிட்டு கட்டிய மகளாட்டில்லுவோம் சுணு அப்பா மேலக்கன் கங்கட்ட சிவங்கன் டைஞ்ச இக்கி மகட்டோடுனி பழேசி கிம்மகும் பழேசிங்க இல்லை உபுங்களை அவசியமையும் கிமுச்சிக்கும் டவுனங்க கட்டோட அவசியமையும் உபுங்க கட்டோட அவசியம் டைம டைஞ்ச துங்கன்ன கொட்டுக்கில்லோட அவசியமையங்க டக்குஜகுண்ணங்க மல்லி டக்குட அவசியம் நடத்தினு டைம் ஏற்றவும்மன் அக்கங்கச்சிக்கு கிழத்து அளவு நடத்தோட அவசியமம்மன் நீட்ட மண்ண டைம் ஏலிங்க டக்குட்டாய்ச்சி மணி கங்கட்டசிவன் டிக்கிப்பல்லி
1: அளத்தில்ல ஒட்டாலே